கழுதையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூதையடா. தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா.